தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தச்சனு தத்த தரித தனத தனுத